அம்மாவுக்கு அக்கா வந்தேனா பாப்பாங்களே துவலால கோயம்பரம் எடுமுருங்கும் ஓ மிருகன் மனம் நல்ல கலக்காமனா மாமா அங்கே நாங்கள் நீங்கள் அங்கே

0: காப்பல் வந்து அக்கௌண்ட் மேடம் நான் பேர் வளரும் மேடா வரலாம் என்னவே மரங்க மத்தின் கவா கோர் மன பேர் பிள்ளை மேடம் கண்மரத்தின் பார்ப்போம் மேடா போய் கரையை ஒத்தும் மேடா கப்பு நான் வரலாம் பல மடங்க தான் வர வர கண்ணமைச்சின் கொடுப்ப கப்பலைங்க
1: Johnny ngarpi je, yo ngarai rulak kama tu la dao, tia kumat nama dao. First ngai tu la establish, tu la nyamat nama tanya. Ka tu la nangan apa runi nana ya gora, kamari ngan apa runi tu la wanganya, tu la nya, mat nama tanya. Ka ngurungunya work turun nawa la tu la out station, mat nama tangura. Kaya aku yang ngai dua lah, ngai balik yang nak berhenti nanya ya gora, ka ngarpi jing gora, ngara ya aku darah ya gora, atau lah ngara wang ya gora, atau lah ngai wang aja ngoni, main mabuk mak tu ribung kangen aku juga dua lah dao, tu lah kuri ringu dao, dia aku ngoni ngai first establish tu lah air station, mata-mata, ka dia lah dawar iruna, ka you listening radio, 88.9 FM.